0: ஹாய் நமஸ்கார, யான் நிக்கலாம் அர்ஜுன் காபி கார்டு.
1: நமஸ்கார், யான் நிக்கலாம் விஜயகுமார் கொடியால் பயில் பாத்திருந்துள்ள
2: யான் லயன் கிஷோர் டி ஷெட்டி லகுமி தண்ட குட்லா.
3: நமஸ்கார, யான் நிக்கலாம் தெலிக்கத பள்ளி தேவதாஸ் காபி கார்டு.
4: நமஸ்கார, யான் நிக்கலாம் தத்தின குசந்தர சின்ன விண்டி படேல் நிக்கிற கேளுந்து பிளே 107.8 FM ரங்க ரங்கதா பதில்.

பொறுத்து சரியாது 10:03 நிகழ்க்கே வந்து பின் ரேடியோ சாரங்கு 7.8 FM வந்து துளுச்சாவடி நேரப்பிரசாரத காரியக்ரமா இனித்தைய துளுச்சாவடி காரியக்ரம நம்ம பிரதி துளுச்சாவடி காரியக்ரம நம்ம துளுநாட ஆச்சார விசார சம்ஸ்கிருதி பரப்போக்குத நேம் புலிஞ்ச பெதபேத்தமர்கள் நம்ம பார்த்துருந்துப்போம் இனித்து துளுச்சாவடியில் கொஞ்சாத்து விஷயத்தை பற்றி நம்ம பார்த்துற உள்ள பின்னர்ல உள்ளரு பிரதி துளுச்சாவடியில் யான் பார்த்துருந்துப்பேன் ஆனால் இனித்தைய துளுச்சாவடிட்டு நம்ம துளுநாட ஜனபத வித்வாம்சரு அஞ்சனே ராஜ்ய பிரசஸ்தி புரஸ்கிருத சிக்ஷக்கராய் நஞ்சினா ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீ கே கே பேஜாவராரு நம்மட்டு குள்ளரு அரின் இனித்த ஈ காரியக்கிரம எதுக்கொன்னேத்த தும்பு நிக்கல்லார் நோட்டுக்கு பார்த்திரொல்லி அர்ன கொஞ்சாத்து விசாரணை இனித்த ஈ காரியக்கிரமடார் பட்டொன்னு வரு அத்தின் கொஞ்சம் விஷயக்கு சம்மந்தப்பட்டது நிக்கல்லால் எப்போ கொடுத்து பார்த்திரொல்லி அஞ்சனே பொறுத்து மல் பூஜை இனித்த ஈ காரியக்கிரமக்கு அரின் மோக்கிட் எதுக்கொன்னு இல்லை சார் நமஸ்தே காரியக்கிரமக்கு ஸ்வாகத்த சார் என் சொல்லாரு சார் ಶಿಕ್ಷಕರಾದು ಅದನ್ನ ಜನಪದ ವಿದ್ವಾಂಸರಾದು ಒಂಜಾತ್ ಪುದರ್ನ ಪಡೆಯೊಂದಿಲ್ಲ ಪಂಡ ತೂಪಿನ ಹೆಚ್ಚಿನ ತಿಕ್ಕಿಡ್ ಕೇ ನಂಚಿನ ಪುದರ್ ಕೆ

0: அரசுலே
1: சோமலே
0: இந்திரரு பண்டினா பாத்தரலா ஈரு பண்டினா பாத்தரலா ரெட்டுலா உஞ்சே அண்டத்தே
1: அந்த
0: ஐட்டு வித்தியாசதால இஜத்தே நம்ம கண்டனி படி தீபன்புன சம்பந்த
1: அவு
0: நம்ம சம்சாரத நம்ம இல்லடிக்கு சம்பந்த பட்டினவு இத்த சூரிய ரேகத மனட்டு யானு குள்ளுண்டாண்டா இர்னா அரசத்துக்கே குந்து பர்ப்புணுந்தே இரகி அஞ்ச இர்ன அரச பிரதிஷ்டைக்கு குந்து பர்ப்புண்டா அஞ்சனே என்னலா பிரதிஷ்டைக்கு குந்து பர்ப்புண்டு யானா பைலங்காடுதா மகாராணி என்ன பிரதிஷ்டைகளா குந்து பத்துது யானு ஊர்தக்கலன எதிரு எல்லி ஆப்பே பண்புனா சத்தியனு இரு மரப்பெற பள்ளி தானே
1: சோமலே இத்தையி பைலங்காடுத மகாராணியத்தா

0: சோமலே, இத்தி என்ன தத்தமையிட்டு கொண்டாய், என்ன பொடுதி அத்துந்தாப்புடா. ஓஹோ, இத்தை பைலங்காடுத மகாராணி. சோமலே, ஒஞ்சொஞ்சி யுகட்டு ஒஞ்சொஞ்சி தர்ம கர்ம இப்புடு. கிருத்த யுகட்டு இத்தி நஞ்சின தர்ம திரேத்தொடு இப்புஜி, திரேத்தொடு இத்தி நஞ்சின தர்ம துவாபருடு இப்புஜி. அஞ்சனே, துவாபருடு இத்தி இருந்து நம்ம முல்பாயித்தே மாம் அக்கன மகள் மதிமாயிராப்புண்டா இஜ்ஜதா தாயகு அக்கன மகள் பண்டையிரு மர்மல் பண்டா மகளுக்கு சமானத்தா. அஞ்சனே இத்தே தென்காயிடு நம் படக்காயிடு பூஜை மல்புனகா மடித்துத்துது பூஜை மைநிலைக்கு அங்கி பார்த்து பூஜை மல்பேரு. அவ்வே நம்ம ஊரு தென்காயிடு மடித்துத்துது பூஜை மல்பேரு. அவு அல்பத கிரம அஞ்சனே இத்தே கெலவெருகு உனியர பொலந்தேனே ஆவுடு, கெலவெருகு பொலந்தேனு தூண்டனே ஆப்புச்சி. அஞ்சா ஒஞ்சொஞ்சி பிரதேஷடு ஒஞ்சொஞ்சி கிரம இத்தே பண்புனி ஈத்த பண்புனி இந்திர பந்தினச்சின கிரமட்டு ஈ பூஜை குள்ளு ஜாந்து. அவு ஆப்புச்சி தாய பண்ணு பசதிகிந்து மல்த்து பாடி நினச்சின கிரம அவு ஐட்டே நம்ம பூஜை மல்போடு. இத்தேக்கேல்ல நம்ம இல்லகித்த ஒஞ்சி ஹோம ஆவுடுந்து பண்ட பற்று பண்டின கிரம அத்தாந்தே நம்ம பண்டின கிரமட்டு ஆப்புண்டா இஜ்ஜத்தா உந்து நம்ம இல்லு நம்ம மல்த்தின கிரமட்டே பூஜை மல்போடு பண்பு நம்ம வாத மல்பெற பள்ளி அக்கலு பண்டி நினச்சின கிரம அஞ்சனே ஈ பசதிரு அனந்த நோம்பி மல்புடுந்தாண்டா இந்திரன் மல்த்தி நஞ்சின கிரம அஞ்சனே நம்ம ஐனு ஒத்தனுடு அவே பிரகார நம்ம பூஜைனு மல்போடு. இத்தை ஈ பண்டா ஈ பைலங்காடித மகாராணி ஆதிப்பியா, ஈ பைலங்காடித மகாராணியே ஆதிப்பு ஆண்டா நின்ன பிரதிஷ்டே என்ன பிரதிஷ்டது திருத்திப்புடத்தொடிதின நிரல் கண்டனி அத்தத்தா. அஞ்சனே கண்டன் என பிறவு பொடிதி உந்தோட தந்தே பொடிதின பிறவு கண்டனி உந்தன பிரச்சனை இஜி இத்தை ஹட்டமல் பூஜி பத்துது இத்தே பூஜைக்கு குள்ளு.
1: சுவாமி
0: சோமலே,
1: ஒஞ்சொஞ்சி காலகு ஒஞ்சொஞ்சி தர்ம கிரம பேத்த பேத்த ஆதிப்பு அவன் யானு இஜ்ஜிந்து பண்புஜி.
0: அத்தா
1: சுவாமி, இந்த எடுத்து தும்பு யானு இஞ்ச இரட பந்தனா ஈரு போப்பு நெடுத்து தும்பு இரடுத்து தும்பு யானு போத்தேனா அத்து ஈரு உந்துன ஜாகெடு இரேடுது தும்பு யானு உந்துதேனா இஜ்ஜத்தே.
0: சோமலே, ஈ தினட்ட ஈ இஞ்ச பந்துஜ என்ன எதுரு ஈ உந்துனேல இஜ்ஜ ஆண்ட இனி ஈத்து ஹடமால் தொந்துள்ளத்தா காரணதாதா அந்த பண்ணோலியா.
1: சுவாமி, யானி இனி பலத்துடே குல்வே அந்த பணியற பலவாயின காரணம் உண்டு சுவாமி.
0: காரணம்
2: அரா

0: சோமலே, கோபத கைட்டு கோயின மூங்கு பிரபரந்து ஒன்றை ஆலோசனை மல்த்து பார்த்தேரு.
1: ஆலோசனை மல்த்துதே பார்த்தேரு. நீ
0: இத்தையி பண்டின பாத்திரக்கு எஞ்சினா பொக்க ஈ பச்சத்தா பொருடாவோ.
1: ஞானு போப்பே பண்டா போப்பேனே போடே தீஜான பங்கா இரு அனுபவிச்சாயிருண்டு.
0: போ பண்ட போ ஆண்டா குடபரியரை இச்சி போப்பே போப்பேந்து பண்பின ஒடிதினி இல்லாலு குண்டா ஐர்து மல்ல மாட்ட குடொஞ்சி இச்சிகே. ஆவு போப்பேந்து பண்பின பொண்ணனு இல்லாலு குள்ளு பண்பின மனசுலா எங்கிச்சி போப்பண்ட போல முல்த்து பிற மாத்திர பங்காடிக்கு பரியரை இச்சி.

0: இரகு ஓலைபறையினால யானே யான் ஒஞ்சி நோம்பி மந்தர பிதட்னாலு அவனு என்ன கைப்பத்தினாரு உந்தாவோடு பிதடுதேரு.
1: ஓஹோ
0: அஞ்சாது இரேனு இரகியானு ஓலை கொர்த்தினி யானு பொண்ணு பொஞ்சவு என்ன தண்டு அவனு தா தண்டுன்னு ஜெய்சேர எங்கீர்னா சகாய போடு அண்ணா.
1: அக்கா ஒஞ்சி பாத்திர பண்பெக்கேனரா.

0: போண்டு என்ன கண்ணாரு என்ன கண்டனி கைப்பத்தினாரு சுரியோகு பலியாப்புனேன்னு துயேனா எடுத்து பலத்தடு கொல்லுனா ஒஞ்சி எல்லிய விஷயா இருந்தா மரணக்கு காரணாப்புனு யானு என்னித்து ஜானு சுவாமி யானு தான மண்போடு தேவரே ஐயோ ஈ ஊரு தக்கலைக்கு யானு எஞ்ச மோன தோஜாவோடு தூயி நக்கலு தானே அந்த பனையரு கண்டன் முக்கு தின்னு பொண்ணு பனையரா பூஞ்சர என்ன தங்கடினா மானவரி பால இருந்து பண்ட ஆண்டா என்ன கண்டன் என்ன பிராண தெப்புலே இந்த பண்டுதி சத்தே இரனு அண்ணே இந்த பண்ட வா பழைய ஆண்டலாம் தங்கடினா முத்தை சத்தனு தெப்பே இரகு என்ன முண்டத குங்குமா கைத்த காஜி காருத காரங்கிலா கெக்கல் த கரிமணி கண்ணுக்கு அட்டாது போண்டே ஐயோ தேவரே இந்து இரகு சரிந்து தோஜுண்ட பூஞ்சர யஜி நான ஒஞ்சி கலிகலா யான பதுக்குஜி தோஜி நஞ்சின சுரியனு என்ன பஞ்சிக பார்த்து யான்லா செய்வ
1: ஹா ஜுமாதி இஞ்செல்லாம் ஆது போண்டத்தா பைலங்காடித சோமலாதேவினா மான உரிப்புனல்பா இரகு பூர்ண சுவாதந்திரம் உண்டு வந்து பண்டிரு இத்த பண்ணந்துள்ளரு என்ன முத்தேசி தன இறகு கண்ணுக்கு அட்டாண்டாந்து நெக்கே பண்புனி பொண்ணன புத்தி முரம் பொடுது திருத்து நீரிடு மீனத பஜ்ஜனாண்டல பத்தொலி பொழுதுத கக்கேண்டலா துயரத்திக்கு அர்த்தித பூவாண்டலா துயரத்திக்குகே பொண்ணன மனசெஞ்சினாந்து தெரியரப சாத்தியஜிகே பண்புனஞ்சி பாத்திர உண்டத்தே கண்டனி பொழுதின லடைத நடுட்டு மூஜினதாயே போயிற பல்லிந்து தாத கத்தியாண்டு ஈ ரெட்டு சரீரகுல ஜெயின சம்பிரதாயதஞ்சனே சம்ஸ்காரன குருது பொள்ளு

0: ஹாய் நமஸ்கார, யார் நிக்கலாம் அர்ஜுன் காபி கார்ட்.
1: நமஸ்கார், யார் நிக்கலாம் விஜயகுமார் கொடியால் பயில் பாத்திருந்துல்ல.
2: யானு லயன் கிஷோர் டிஷெட்டி லகுமி தண்ட குட்லா.
3: நமஸ்கார, யார் நிக்கலாம் தெலிக்கத பள்ளி தேவதாஸ் காபி கார்ட்.
4: நமஸ்கார, யார் நிக்கல தத்தின குசல்தர் சின்ன விண்டி படேல்
5: நிக்கிற கிளந்து பிளே 107.8 FM ரங்க ரங்கதா பதில்.

0: அரசுலே
1: சோமலே,
0: இந்திர இருப்பண்டி நான் பாத்தரலா, ஈரப்பண்டி நான் பாத்தரலா, ரெட்டுலா உஞ்சே ஆண்டத்தே
1: அந்த
0: ஐட்டு வித்தியாசதால இஜத்தே நம்ம கண்டனி படி தீபன்புன சம்பந்த அவு நம்ம சம்சாரத நம்ம இல்லடிக்கு சம்பந்தப்பட்டினவு. இத்த சூரிய ரேகத மனிட்டு யானு குள்ளுண்டாண்டா இர்னா அரசத்துக்கேக்கு குந்து பர்ப்புணும் தாத்தே இரேகி எஞ்ச இர்னா அரச பிரதிஷ்டேக்கு குந்து பர்ப்புண்டா அஞ்சனே என்னலா பிரதிஷ்டேக்கு குந்து பர்ப்புண்டு யானா பைலங்காடுதா மகாராணி என்ன பிரதிஷ்டைகளா குந்து பத்துது யானு ஊர்தக்கலன எதிரு எல்லி ஆப்பே பண்புனா சத்தியனு இரு மரப்பெற பள்ளி தானே
1: சோமலே. இத்தையி பைலங்காடுத மகாராணியத்தா

0: ஜனாத்தினி ஆலரசித்தன பண்டா ஊருத ஜனக்குழு சேர்ந்து என்னன்னு மகாராணி மந்தினி அஞ்சாது ஊருதக்குழு சேர்ந்துனா சபேட்டு எங்க மரியாதை திக்குஜினாண்டா எங்க மாத்திர அத்து அப்பமான சுவாமி என்ன ஊருதக்கலைகளா அப்பமானா ஐக்காத்ரா இரட கேனோன்வே எடுத்துடே இரு குள்ளோடு
1: சோமலே ஈ இத்தே பண்ணு.

0: பேருக்கு ஓலைபறை நாளா யானை யானு ஒஞ்சி நோம்பி மந்தர பிதட் நாள் அவனு என்ன கைப்பத்தினாரு உண்டாவோடு வந்து பிதடுதேரு
1: ஓஹோ
0: அஞ்சாது இரேனு இறகியானு ஓலை கொர்த்தினி யானு பொண்ணு பொஞ்சவு என்ன தண்டு அவனு தா தண்டுனு ஜெயசேர என் கீர்னா சகாய போடு அண்ணா
1: அக்கா கொஞ்சி பாத்திர பண்பேக்கேனரா

என்ன கண்ணாரே என்ன கண்ணனி கைப்பற்றினாரு சூரியகோபால். யாபுனனுக்கு ஏனா எடுத்து பலத்தடு கொல்லுனா ஒஞ்சி எல்லிய விஷயம் இருந்தா மரணக்கு காரணாப்புனு யானு எண்ணிச்சு ஜானு சுவாமி யானு தான மண் போடு தேவரே. ஐயோ ஈ ஊரு தக்கலைக்கு யானு எஞ்ச மோன தோல்சாவோடு தூய் நக்கலு தானே அந்த பனையரு கண்டன் என்ன முக்கு திண்டின பொண்ணு அந்த பனையரா பூஞ்சர என்ன தங்கடினா மானவரி பால என்று பண்ட ஆண்டா என்ன கண்டன் என்ன பிராண தெப்புலே என்று பண்ணுது சத்தே இரனு அண்ணே என்று பண்ட வா பழைய ஆண்டலாம் தங்கடினா முத்தைத்தனைனு தெப்பை இறகு என்ன முண்டத குங்குமா கைத்த காஜி காருத காரங்குலா கெக்கல்த கரிமணி கண்ணுக்கு அட்டாது போனே. ஐயோ தேவரே இந்த இறகு சரி என்று தோஞ்சுண்ட பூஞ்சரே

மாத்திரல வன் பேரு கோரிக்கை தின்னு புள்ளியானது அந்த புள்ளியாயி புக்கனே கோரிக்கை வந்தது ஏரைகளை கொட்டி யான நிக்கல சுந்தரரை வந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்குத பதுக்கு.

மாத்திரல வன் பேரு கோரிக்கைகளை தின்னு புள்ளியானது அந்த புள்ளியாயி புக்கனே கோரிக்கைகளை புண்ணுவானது ஏரைகளை கொட்டி யார் நினைக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்கு தப்பது.